நெஞ்சில் ஜவரி சாத்து மௌனி பண்ணி வண்ட பார்த்து நம்பர்த்தவா ரங்கனங்க நிக்கணும் ஜாப்பு கருத்துவா நீ ஆண்டு நீயும் சப்பி ஜான்லா சப்பி தேர வாச தேர

ஞானம் சாச்ச காண்டம் ஸ்ரீ ஹரம் மந்தர சாஹேப ஜிவிக்க தன்ன தன்ன சத்குரு